கண்ணோல பசு வந்த கல்யாணம் கண் பார்த்து வாழ் என்ன சொல்லணம்மா. கான்வென்ட் பிள்ளேரை போல் வந்த முயலுகள் ஆங்க.